சுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்தாதீதம் மககன சத்ருஷம் தஸ்மஸ்யாதி லக்ஷம்